0: 三门林格里亚我追随于松雪体片中期成见线嘛巴桑拉期片中三车当上西部体验空气鸡蛋门音片开采期真库体闽南片以王古县中华的新学空气片中三车车所卡兰西部塔下车波德拉这些年样所忙不有事
1: Tiringa
0: na cho nyam to sen si na ya ki sung si, tam san si bu ti, si ci ni den da la ne chi bu ta, dang zan no la ne chi bu ji ri xia.